ஹாய் மாமு, ஹவ் ஆர் யூ? ஐ எம் காஷிப் ஹடக். கிரண் வாய் செலாமுன் நமக்கு வெல்கா. கிரண் ஹடக் துவகன் செலாமுன் நகவி சங்க ஜோ ரோஹின் ஹவரிக்கும் நகரங்கனா ஏஷ்மா சாபுன் டேர் ஜா ஜபர்தஸ் தேனா. அஸ்ஸலாமு அலைக்கும் பை, ஹவ் ஆர் யூ? ஜஸ்ட் ஆஹோர் த ஹபல் கோர். மை நேம் இஸ் அல்லுமன ஆர் இஸ் தா ஹமோஷ் லிசன் அன் தா மே செலாம் தே அலிசா ஹடக் துவகன் செலாமுன் நமக்கு வெல்கா. கிரண் வஜிஹா ஆர் ஷப்கத் துவகன் செலாமுன் நகவி வஃபா த டொமேன் இத்ரீஸ் ஹடக் கிரண் வஃபா அலிசா கைநாத் வாஜி சலாமுன மிக வெல்கா. எல்லா எல்லாம் இந்த சர்சாதே நான் வாஜி மங்கம் யாதவா. இப்ராஹிம் பேட்டரி அண்ட் சோலார் சிஸ்டம் காஸ்மெட்டிக்ஸ் ஒரு தமாம் ப்ரொடக்ட் மிலாவி ஹா اجازت خاموش.